தம்பி தம்பி முன் பெக்கிறான் புலே பக்கு நீ சரலே மறுக்கு ஆபு புலலே ரெங்க தா.